வாழி மாட்டாடவர்கெல்லாம் அத்தாரங்கம்மா காயங்கம்மா தள்ளிகாரன் காடை ஏடேடுமே எல்லாம் சாத்து உலுக்கம்பா.

சுபாராவும் நான் பர்த்தாயம் கையா என்ன அத்தாரங்கம்மான் சீப்பிரி கட்டு சேத்த வட்டி ஆகில் விடுவதுன்னாரு கடவு சேத்த வட்டி லீலி தேவதுன்னாரு அக்கா எங்கம்மா அத்தாரங்கம்மா ஏடு மேடல்ல உன்னனு நகு இட்டு பரணு அநேக மட்டும் தெப்பலு கொட்டவர்களா கொஞ்சசேபு துக்கப்படி லட்சுமி உன்னா சமயம் வந்துனா தன பாவ சுப்பாராவு போய் தம்முடா எங்கய்யா இட்டுதாக போய் வஸ்தனி தம்மிலுக்கு చెప్పి అశ్వమేసుకొని తొందరగా